0: பலிஹாரி கூறியப்புடன் தியோஹாடி சத்வாரோ சின்மானுஸ்தி தீபத்திக்கியே கர்த்துனா லகிவாரோ
1: ਤੀਰਥ ਨਾਵ
0: ਸੂਰਜ ਚੜ੍ਹੇ ਹਜ਼ਾਰੋ
1: ਅਰਥ ਦੇ ਗ੍ਰਹਿ ਅਪਤੀਜ ਨਾ ਪੀਜੇ
0: ਇਤੇ ਚਾਨ
1: ਹਰ ਗੁਰਦਿਆਂ ਪਾਈਏ
0: ਕਲੇ ਕਾਲ ਰਾਖੀ
1: ਪੂਰੇ ਕਿਨੇ ਨਾ ਪਾਖੀ ਮਨ ਮੁਕੂੜ ਵਰਤੇ